0: எனக்கு இன்னொரு ஒற்ற வித்தியாசமும் இது ரஷ்யை முட்டு கொள்ள மட்டமான தலையும் இது இம்மாவுடலாய் மேகால வசப்பியுஷு முக்கிய குள்ளுயிலங்கள் தமக்கு அகண்ணு தூமையோனும் இக ஜோசினது பிஜு டிஷனி குட்டா ஒட்டு தமக்கு தேமை தூகட்டை விட்டை நாவக்கண்ணில்ல
1: அம்முல தமானே பண்ணத்தியுமே கிசுன்னி
0: தமன்ன இல்லு கிஷ்ணு இல்லுள்ளு இல்லுள்ளது இல்லுள்ளது நோக்கம் நுழுக்கமாகியே கிங் பக்தமம் மட்டலி பன்னுக்தம் நுண்ணலி இளங்கி இல்லுடைய பல்லேசமணிங்க மலித்துவி இல்லு இல்லுஷனி நுட்டானே அங்க அசனி பிவல்லேசமல்லாச்சு யோகப்பட்டு கிஷேனே ஒன்று பன்னுக்தம் தேவேங்கிம்ம 2024 இல்லுஷே திகிதாசமே ஒரு அற்புதம் அங்கே துஷலு மரணம் தான் கணக்கு ஓட்டில்லாத கவிமையாக மாறணும் டாக்கோடு இந்த பெயர் மாறினாட்டு கணக்கு உம்மிட்ட கான்ட்ராக்டு தவக்கோ அம்மளு மன்னா அக்கன்னு கூட உண்ணட்டு சில பிஜுட்டு இல்லவோ அசிஜி பல்லையே நீங்க அசிவுள்ளோ கல்லத்தோரம் மடித்தோட்டமான பன்னத்துவமே அசிப்பவு அசிப்பவு தொகையோ தேய்ந்தாயும் நேர்மன் தேய்மா தமன்னா தப்பனி தக்கமே தேய்மை பலகமே பன்னத்து பாங்க ஓடும் அம்மையோ தப்பனி விஷயோ தக்கமே தேய்ம ஓட்டியாவோ பண்ணமுட்டு இன்னாத்தியாக யாற்று சொல்லி பன்னத்து பாங்க சிக்குயப்பையும் மாறின சிக்குவேஷன் கொடுக்கணும் பண்ணத்தை உங்களுக்கு உங்கள் பார்த்து சிக்கிட்டு தமக்கு அசிப்பை அசிவப்பையில் சாப்பிட்டாலும் பிள்ளையாட்டு மண் மண்ணை நீங்காகும் தமான டப்பங்க நுணி இத்திபிகையாக கட்டுனே தவணுமா உங்கள் சித்தமும் ஆப்பட்டுட்டே கல்லையாட்டு தான் பிதப்பள்ளையாசிமல்லாம் மண் உணவுநிலை சிக்கு சிக்கு காட்டங்களே பத்தையுட்டு உண்மா நாசு உங்க தமிழ் நாட்டுக்காக அட்டமாவுனாக்கல்லாய் விட்டு உம்மன் அம்மு கல்லாயில் ஆக்கையா கண்ண ஊட்டி சமிதானா சின்ன ஊட்டியல்ல சில அவளுக்கு பிச்சுட்டிக்குமா தேமையம்மன் தமக்கு அவளுவியை அசித்தச்சமல்லாம சில பிச்சுட்டுகளோ பண்ணத்து பண்ணத்துமே கட்டிமையுங்க தானா பிஜசகலுவானுக்கு மினிவியாக்டு பிஜசகலுவாமு தைக்குவா 3000 இல்லுவின் அப்பட்டா உயரி 2020 தூமி உள்ள உப்படுக்குவா 2020 வாமி பிகேயும் மட்டும் மிசிது நியும் உப்பன் தைக்குவா கிங்கு வாக்கமையு 2030மி 3000 இல்லு நப்பகையா ஹத்துமையு தைமைத்தா வல்லையும் தான் பண்ணத்து ஊட்டு ஊட்டிச்சவளத்து டைமேத்தும் தாக்கு 2024 இல்லுஷையை திக்கிஜுஜு உள்ளுமிமும் இசத்தவசி மகிழங்கு வளர்த்து பிகியாட்டம் வைத்து சொல்லு தான் துகுசி மையத்தேவையாளி துகுசிக சோட்டம தாக்கு நம்ம இல்லுள்ளது தோக்கணும் தைமேலிங்கையும் துகுசி சோஷமையும் மாண்ணம் pigettiin näin paljon tuuroa, kisenä aun, niin mä oon niin kiinni vasta näin paljon.

0: இனிஷங்கி இன்னொரு விதமான ஆக்கியத்தினும் மட்டும் கிசிமஜுவன் தமன்னா தமக்குவ பிஜலாட்டுக்கு இந்த பிள்ளைகள் மட்டும் டைக்குவ கான்ட்ராக்ட் ஆசனஜு சனனையாட்டு டைக்குனுவா இல்லுள்ளதுக்கு பசித்தி சிமஜு இதாட்டு நம்மி நிறுவத்தை தமக்குவோடு விஜய் அசனில்லு சனங்குவா சனங்குவாட்டுள்ளு தமக்குவட்டித்தான் எப்பையில்லு மக்குவா அவளெல்லாம் வலிதாசுமகள் வாங்க தமாண்ணா கத்தோஜு சிமஜுட்டானே தித்தகாவு ஜர்மன் கணா எப்படி தித்தியாட்டுவாங்கோடோ நம்மி நல்லுக்கையாங்க அமினி தேமைப்படாமி தேமேலி ஊட்டுக்கிட்டு நட்டவா தானே கலகாலிக சொன்ன இக்கையுள்ளாற்றுவாரோ உள்ள தூமியே இக்கழுவை சுட்டி அழிஞ்சுக்குவாரும் மட்ட தப்பி உக்கிவாருக்கு நில சோழம் நொக்கங்கையுண்ணி மட்ட நொக்கங்கையுண்ணித்தியாகட்டங்கட்ட தேமானாம் மட்டும் குவிய நட்டோம் உள்ளுவலோ அக்க உண்ணுவங்களோ அக்கடையுமே தின்னட்டு நொக்கதாசிமகம் நில்லகப்பட்டு தமானி அட்டம்பன் இன்னும் ஒற்றியங்குஜோனி இல்லும் இல்லுக்காட்டவுமா உன்னுவக்கு மக்கியாக நசுங்கம்மா உன்னுவக்கு மக்கித்துமே உக்கியுள்ள ஆளுக்கு நில்ல சுட்டுவாக தெரிய முட்டம கோழி திக்கித்தோ அவளுக்கு உன்னோக்கு வருவா தேங்கா உள்ளுக்குள்ளித்தோட்ட பிகியல்லட்டு தானே கைசிமல்லாத்துக்குள்ள பண்ணி தூண்மையுனி தமக்கோ டைமேத்து நுண்ணலியாசினி சக்கரம் உள்ளகப்பட்டு கையூட்டுகையும் நட்டு தான் நம்ம நம்மி நிக்கமாகியவளுனு கடவுளுகிற தம்பங்க பண்ணத்தும்மையோ நத்திலிருந்து கிருஷியிலிருந்தும் குளிர்ந்து தேசமணி சுக்கும் மண் தாக்கோசி உலகிலோட்டவும் தம்பாவியமசு தமசிமிங்க ஆக்கசித்தியெல்லாம் நிற்கும் மட்டும் சுழியிலங்க பித்தளை வருவார் தான் கிருஷி அகிகாவுன்னு தேசமணி பின்ன சொட்டப்பட்டதுன்னு சொல்லுமா தெய்மா அஜப் சொப்பால் இல்லாத அவசியம் மட்டும் தான் கிங் பியூட்டி சிமத்தி எல்லாத்தோ கலாலுன்னு பிலுன்னு கலாலிகேசு பட்டோம்னு நுக்காய் மட்டும் இம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆட்டோன்னு எக்கனா எங்கி தொகுதி விட்டு தாவட்டோட பட்டுன்னு டக்கைய சம்மாந்து தெய்மா இக்கையுள்ள பட்டு பண்ணி தூமியுனி தமன்னா தமிழ்தலித்தோ ஹவுனக் பண்ணுமையு ஃபேஸ்புக்கு நீவே சகாவளு எப்படி நிறையசனில்லு அசுங்கின்னு தமக்கோனுட்டாங்க மாட்டா அசகுளு எங்கின்னு பிஜுமி நக்கணும் நீவே சகனே கவசவியக்கு கவசவியக்கு தான் கையொட்டு உண்மையாக தமான அட்டுள்ள வாக்குனு நீவே சகாவளோ எப்படி கிசுட்டு அட்டூட்டகல்லாத்து உண்மையாக டைமா நுண்ணலும் இனி நம்மினும் பிதழ் வெள்ளையாட்டு தகுஷம் மண் தேமங்கனே வரும் மண் தேமங்கனே மக்குமனசோனங்கட்ட இனி கிசேன இனி உசிடல் நிற்கு சுக்குசிமையாகட்டு உயிரமாக தமன்னா அனைக்கு செய்யப்படும்
1: ஜானி மாய்டாவனே மலைகளியோட்டு பண்ணத்தையும் விட்டு சாக்கை நத்தசி கொயன்னமி ஜானி அட்டு இன்னொன்னுமக வீட்டு இனி அப்பசகம் மட்டின்லுட்ட தேமா அது சகம் இன்ன கட்டங்கில சிவுலத்தி தின்னு நுணலின் கனு இப்பள்ளையாளும் மகாட்ட துசக்கத்தகம் இன்னக்குகுட் இனு தமக்கோய் இனி கிக்கத்தோயு துசமக்கத்தகையம்மை மத்தத்தோம் மான நொக்கபிசின்னு நாம சிகிச்சோளம் வச்சில்ல